0: தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததலு தத்திமி ததிமி தஜ்ஜனு தக்கித தரித தனத தனுத திமித தக்கனி தம் தம் தக்கனி தம்
1: தக்கபோ தன்னச்சீர் பிச்சக்கர தடக்கபோ தன்னச்சீர் பிச்சக்கர கலபோது புதுக்கத்து